0: நாகமே ஏகப்பத்தர்க்கு பணகை நாரி
1: ஏகப்பத்தர்க்கு பணகை நாரி
0: நிறல கடைக்கு நாவ புராணி நிறல கடைக்கு நாவ புராணி நெப்போ பாலும் பரிவார் நெப்போ பாலும் பரிவார் ரமேரோ யோயிரு ஜெகா ரமேரோ யோயிரு ஜெகா ரசோணோ சோணோ ஜெ சர்கா ரேசே பேட்டா தோஜே நாவமே நாவமே நேரே சோட்டே சிஹே நாவே ஜாது பரே பாம் முஜே டர் லகேரா மே கேசே பேட்டா தோஜே நாவமே நாவமே ஏக வாத் மனோ தோட்டாவும் ஏக வாத் மனோ தோட்டாவும் எப்கே சர்மோ கி தூல் ஹட்டாவும்